வணக்கம் நேயர்களே, இன்று புதன்கிழமை ஓர் இனிய மாலை பொழுதில் உங்களை காற்றின் அலைகளில் வந்து சந்திப்பதை விட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேர்களே, நீங்கள் தமிழ்குரல் வானொலியின் நிகழ்ச்சிகளை வாரம் தோறும் புதன்கிழமை மாலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை 855 AM அலைவரிசையிலும் இணையதளத்தின் ஊடாக இன்பத் தமிழ் வானொலியிலும் மற்றும் threecr.org.au என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். முதலில் இன்றைய சிந்தனை. இன்றைய சிந்தனையில் ஔவையார் அருளிய கொன்றை வேந்தனிலிருந்து 91வது பாடலை பார்ப்போம். ஊதாதார்க்கு இல்லை உணர்வோடு ஒழுக்கம். ஊதாதார்க்கு இல்லை உணர்வோடு ஒழுக்கம். 9 வகையான இரத்தினங்களுள் ஒன்று வைரம். ஒளிமிக்கது, விலையும் உயர்ந்தது, அரசர்களும் செல்வந்தர்களும் மட்டுமே வாங்கக்கூடியது. விலை மதிப்புடைய இத்தகைய வைரம் கிடைக்கும் போது வெறும் கூழாங்கல் போலத்தான் இருக்கும். அப்போது அதில் ஒளி இருக்காது, அழகாகவும் இருக்காது. வைரக்கற்களில் நகை செய்பவர்கள் அக்கல்லை சாணையில் கொடுத்து சாணை பிடிப்பார்கள், பட்டை போட்டு மெருகு ஏற்றுவார்கள். இப்படி சாணை ஏற ஏற, பட்டை தீட்ட தீட்ட அக்கல்லில் ஒளி வீசுகின்றது. அதுபோலவே தான் மனிதனும். வெறும் மனிதன் பட்டை தீட்டப்படாத வைரம் போன்றவன். அவன் சிறப்பு பெற, புகழ் ஒளி பரப்ப, கல்வி பயிற்சி எனும் சாணையில் அவன் அறிவு பட்டை தீட்டப்பட வேண்டும். அப்போதுதான் அவன் பண்பாடு, நல்லொழுக்கம் ஆகிய அறிவொளி வீசப் புகழ் பெறுவான். கல்வி அறிவு பெறாதவர்கள் இப்படி பிரவாசிக்க முடியாது. இதையே ஓதாதார்க்கு இல்லை உணர்வோடு ஒழுக்கம் என்று கொன்றை வேந்தனில் ஔவையார் மிக அருமையாக குறிப்பிடுகின்றார்.

நிகழ்ச்சியில் தொடர்வது சிறுவர் நிகழ்ச்சி. சிறுவர் நிகழ்ச்சியை வார வாரம் தமிழ் குரல் வானொலிக்கென தொகுத்து வழங்குகின்றார் செல்வி ஆர்.பி. வளவன்.

0: வணக்கம் தம்பி தங்கீரே. வழமை போல் இன்றும் ஓர் திருக்குறளுடன் எமது நிகழ்ச்சியை ஆரம்பிப்போமா? உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. ஊக்கம் குறைவதற்கு காரணமாக செயல்களை எண்ணாமல் இருக்க வேண்டும். அதுபோல் துன்பம் வந்தபோது கைவிடுகின்றவரின் நட்பை கொள்ளாதிருக்க வேண்டும். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. அடுத்து வளமை போல் உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு சிறிய கிராமத்தில் கார்த்திக்கன்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நல்ல மனசுடையவன். ஆனால் ஒரு கெட்ட பழக்கம் சில நேரங்களில் பொய் சொல்லுவான். ஒரு நாள் அவன் அம்மா அவனை சந்தைக்கு அனுப்பி, இந்த பணத்தை கவனமாக வைத்து கொண்டு காய்கறிகள் வாங்கி வா என்றார். கார்த்திக் வழியில் நண்பர்களை கண்டு அவர்களுடன் விளையாடத் தொடங்கினான். விளையாடி கொண்டிருந்த போது அவன் கையில் இருந்த பணம் கீழே விழுந்து காணாமல் போய்விட்டது. கார்த்திக் மிகவும் பயந்தான். நான் வீட்டுக்கு போனால் அம்மா கண்டிப்பாக திட்டுவார் என்று நினைத்தான். அதனால் அவன் வீட்டிற்கு சென்று, அம்மா, வழியில் ஒரு மனிதன் வந்து என்னிடம் இணைந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான் என்று பொய் சொன்னான். அம்மா கவலையடைந்தார். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. பரவாயில்லை, நீ பாதுகாப்பாக வந்தாயே, அதுவே போதும் என்றார். அடுத்த நாள் கிராமத்தில் உள்ள கடைக்காரர் கார்த்திக்கிடம் கேட்டார், நேற்று உன் பணம் எங்கே போனது? கார்த்திக் மீண்டும் அதே பொய்யை சொன்னான். ஆனால் அங்கே இருந்த ஒரு பெரியவர், நான் எல்லாம் பார்த்தேன், நீ நண்பர்களுடன் விளையாடும் போது பணத்தை தொலைத்து விட்டாய் என்று உண்மையை சொன்னார். அதை கேட்ட கார்த்திக் வெட்கப்பட்டான். அவன் அம்மாவிடம் ஓடிப்போய், அம்மா, நான் பொய் சொன்னேன், என்னால் தவறு நடந்து விட்டது, மன்னித்து விடுங்கள் என்று அழுதான். அம்மா மெதுவாக அவனை ஆறுதல் கூறி, தவறு எல்லாரிடமும் நடக்கும், ஆனால் உண்மையை சொல்லும் தைரியம் மிகவும் முக்கியம் என்றார். அந்த நாளிலிருந்து கார்த்திக் ஒருபோதும் பொய் சொல்லுவதில்லை, எப்போதும் உண்மையாகவே இருப்பதற்கு தீர்மானித்தான். அந்த நிகழ்வுக்கு பிறகு சில மாதங்கள் கடந்தன. கார்த்திக் தன் பேச்சிலும் செயலிலும் கவனமாக இருந்தான். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அம்மா வீட்டின் கொள்ளைப்புறத்தில் துணிகளை உலர்த்தி கொண்டிருந்தார். கார்த்திக் அங்கிருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தான். அப்போது விளையாட்டாக பந்தை எறிந்ததில் அது எதிர்பாராத விதமாக அம்மாவுக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு பூந்தொட்டியின் மீது பட்டு அந்த தொட்டி கீழே விழுந்து சுக்குநூறாக உடைந்து விட்டது. கார்த்திக் பயத்தில் உறைந்து போனான். பழைய கார்த்திக் அவனுக்குள் மெதுவாக சொன்னான், யாராவது பார்த்தார்களா? இல்லை. அம்மாவிடம், காற்றடித்ததால் தொட்டி கீழே விழுந்து உடைந்து விட்டது என்று சொல்லிவிடலாம், யாரும் கண்டுபிடிக்கப் போவதில்லை. ஆனால் கார்த்திக் அந்த பழைய எண்ணத்தை உதறினான். இல்லை, உண்மையை சொல்வதே என் அடையாளம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அவன் நடுங்கும் கைகளுடன் அம்மாவிடம் சென்றான். அம்மா, விளையாட்டாக பந்து விளையாடும் போது தெரியாமல் உங்கள் பூந்தொட்டியை உடைத்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று உண்மையை ஒப்பித்தான். அம்மா அதிர்ச்சியடைந்தார். ஆனால் கோபப்படவில்லை. கார்த்திக்கின் தலையை வருடினார். கார்த்திக், அந்த தொட்டி உடைந்தது எனக்கு வருத்தம்தான். ஆனால் நீ உண்மையை மறைக்காமல் வந்து என்னிடம் ஒப்புக்கொண்டாயே, அது எனக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஒரு பொருள் உடைந்தால் வாங்கிக் கொள்ளலாம், ஆனால் ஒருவரின் நம்பிக்கை உடைந்தால் அதை மீண்டும் ஒட்டுவது கடினம். உன் நேர்மைக்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பாராட்டினார். அந்த நாள் கார்த்திக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பித்தது. தவறு செய்வது மனித இயல்பு, ஆனால் அதை உண்மையாக ஒப்புக்கொள்ளுதல் தான் உண்மையான வீரத்தின் அடையாளம். எப்போதும் உண்மை பேச வேண்டும். பொய் சொன்னால் நம்பிக்கை இழக்கப்படும். மருவிய தமிழ் பழமொழிகளும் அதன் அர்த்தங்களும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. தவறான புரிதல். தவறு செய்யும் போது மாட்டை சூடு போட்டு திருத்த வேண்டும் என பொருள் கொள்கிறார்கள். உண்மையான பழமொழி, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. சுவடு என்றால் அடையாளம். சந்தையில் மாடு வாங்கும் போது அந்த மாட்டின் உடல் அமைப்பை கண்டே சுவடு, அது நல்ல உழைக்கும் மாடு என்று அறிவார்ந்தவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். அதுபோல அறிவுள்ளவர்களுக்கு ஒரு சிறு குறிப்பிலேயே விஷயத்தை சொல்லிடலாம் என்பதாகும். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. தவறான புரிதல். சாப்பிடும் போது மட்டும் முதலில் ஓடிப்போய் உட்கார வேண்டும், சண்டைக்கு போகும் போது பின்வாங்க வேண்டும் என்ற சுயநலமாக பொருள் கொள்கிறோம். உண்மையான பொருள், பந்திக்கு முந்து என்பதில் முந்து என்பது உங்கள் வலது கையை குறிக்கும். சாப்பிடும் போது வலது கையை முன்னால் கொண்டு வர வேண்டும். படைக்கு பிந்து என்பதில் பிந்து என்பது வில்லில் அம்பை பூட்டி நாணை பின்னோக்கி இழுப்பதை குறிக்கும். நாணை எவ்வளவு பின்னோக்கி இழுக்கிறோமோ அவ்வளவு வேகம் அம்புக்கு கிடைக்கும். உலக்கை தேய்ந்து உளியானது. தவறான புரிதல். ஒரு பெரிய பொருள் தேய்ந்து சிறியதாகி பயனில்லாமல் போய்விட்டது என்று கிண்டலாக சொல்வார்கள். உண்மையான பொருள், இது ஒரு நேர்மறையான பழமொழி. கடினமான உழைப்பால் உலக்கை போல உழைத்து ஒருவன் நுணுக்கமான அறிவை பெற்று சிற்பியின் உளி போல கூர்மையானவையாக மாறிவிட்டான் என்பதே இதன் உண்மையான பாராட்டு. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையிலை விரிச்சா போச்சு. தவறான புரிதல். பெண்கள் சிரிக்கக்கூடாது, சிரித்தால் அவர்களின் கௌரவம் போய்விடும் என்று தவறாக பேசப்படுகிறது. உண்மையான பழமொழி, பொன் பிள்ளை சிரிச்சா போச்சு. இங்கே பொன் பிள்ளை என்பது நெற்பயிரை குறிக்கும். நெற்பயிர் நன்றாக வளர்ந்து சிரித்தால், அதாவது நெல் மணிகள் முற்றி கதிர்கள் சாய்ந்தால், அதை அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். அறுவடை செய்யாவிட்டால் வீணாகிவிடும். அதுபோல புகையிலையை விரித்து வைத்தால் அதன் வீரியம் போய்விடும். இது விவசாயம் சார்ந்த பழமொழி. தம்பி தங்கீரே, அடுத்ததாக வளமை போல் நொடி நேரம். என்னை உடைக்கலாம், ஆனால் என்னை தொட முடியாது. நான் யார்? என்னை உடைக்கலாம், ஆனால் என்னை தொட முடியாது. நான் யார்? வாக்குறுதி. நான் ஓடிக்கொண்டே இருப்பேன், ஆனால் எங்கும் செல்ல மாட்டேன். நான் யார்? நான் ஓடிக்கொண்டே இருப்பேன், ஆனால் எங்கும் செல்ல மாட்டேன். நான் யார்? கடிகாரம். நான் எப்போதும் முன்பாகவே இருக்கிறேன், ஆனால் ஒருபோதும் வரமாட்டேன். நான் யார்? நான் எப்போதும் முன்பாகவே இருக்கிறேன், ஆனால் ஒருபோதும் வரமாட்டேன். நான் யார்? நாளை. சரி தம்பி தங்கீரே, இத்தோடு எமது சிறுவர் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி அரபி. நன்றி தம்பி தங்கீரே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே த்ரேசியார் தமிழ்குரலின் சமூக வானொலி. நேர்களே, வருகின்ற மே மாதம் 18 தேதி ஒரு மிக முக்கியமான, மிக வேதனையான வரலாற்றை நினைவு கூறும் ஒரு நாளாகும். அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவு நாள். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே த்ரேசியார் தமிழ்குரலின் சமூக வானொலி. நேர்களே, வருகின்ற மே மாதம் 18 தேதி ஒரு மிக முக்கியமான, மிக வேதனையான வரலாற்றை நினைவு கூறும்

இலங்கையின் வடக்கில் உள்ள முள்ளிவாய்க்கால் பகுதியில் ஆயிரக்கணக்கான நிரபராதியான தமிழ் மக்கள் உயிரிழந்தார்கள். போர் நடுவே சிக்கிய குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் பாதுகாப்பு இல்லாமல், உணவு இல்லாமல், மருந்து இல்லாமல் உலகின் கண் முன்னே உயிரிழந்தார்கள். இந்த உயிர்களுக்கு நாம் மரியாதையுடன் அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இது ஒரு அரசியல் நாள் அல்ல, ஒரு மனித நேய நாள். நிரபராதியான உயிர்களின் துயரத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரு நாள். இந்த முள்ளிவாய்க்கால் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? ஒரு இனத்தின் வேதனை உலகம் மறந்தாலும் ஈழத்தமிழர்களாகிய நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இதை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் நீதிக்காகவும் உண்மைக்காகவும் மனித உரிமைக்காகவும் பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மே 18 அன்று உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் தீபம் ஏற்றி அமைதியாக நின்று அந்த உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அவர்களின் கனவுகள் நிறைவேறவில்லை, ஆனால் அவர்களின் நினைவு எம் மனங்களில், எண்ணங்களில் என்றும் வாழுகின்றது. முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு இடம் மட்டுமல்ல, அது ஒரு நினைவு, ஒரு கண்ணீர், ஒரு வரலாறு மற்றும் ஒரு தலைமுறையின் அழியாத ஒரு குரல். அந்த குரலை நாம் மீண்டும் மீண்டும் கேட்கின்றோம். அது நமக்கு சொல்லுவது என்ன? நீதியை தேடுங்கள், நடந்த உண்மையை பேசுங்கள், மனித நேயத்தை காத்து கொள்ளுங்கள். ஆகவே வருகின்ற 18 திங்கட்கிழமை ஹங்கேரியன் கம்யூனிட்டி சென்டர், 760 பரோனியா ரோட், வண்டாயினாவில் நடைபெறவிருக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் நாம் அனைவரும் கலந்து அவ்வுயிர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோமாக. முள்ளிவாய்க்கால் உயிர்களுக்கு எங்கள் வணக்கம். அவர்களின் நினைவு என்றும் நிலைத்திருக்கட்டும். இந்நினைவு நாள் பற்றி நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 04-33-00-2619 அல்லது 04-52-05-399. மீண்டும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 04-33-00-2619 அல்லது 04-52-05-399.

0: நன்றி.
1: நேர்களே, ஈழத்தமிழர்களின் விடுதலை கனலை மூட்டிய புரட்சி பாடகர் தேனிசை செல்லப்பா அவர்கள் 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் காலமானார். ஈழ விடுதலை போராட்ட பாடல்கள் மற்றும் உணர்ச்சி பூர்வமான பாடல்களை பாடுவதில் புகழ்பெற்ற தமிழ் பாடகராக அறியப்படும் இவர் திருநெல்வேலி மாவட்டம் சிங்கிலிப்பட்டி கிராமத்தில் 1941ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி பிறந்தவர். ஈழ விடுதலை எழுச்சி, தமிழர் தாகம், வீரத்தின் வேர்கள் போன்ற பல இசைத்தட்டுகளை இவர் வெளியிட்டார். ஈழத்தமிழர்களின் போராட்ட உணர்வுகளை தனது குரல் மூலம் வெளிப்படுத்திய அவர் திருநெல்வேலி மாவட்டம் சிங்கிரிப்பட்டியில் நடைபெற்ற ஒரு போராட்ட மேடையில் பாடல் கச்சேரி நடத்த சீபா ஆதித்தனார் விரும்பினார். அந்த நிகழ்ச்சிக்காக மற்ற பாடவர்கள் யாரும் வராத நிலையில் தேனிசை செல்லப்பா மட்டும் கலந்து கொண்டதால் அவர் மேடையேற்றப்பட்டார். அவரது பாடல்கள் சீபா ஆதித்தனாருக்கு மிகவும் பிடித்ததால் அவரை தனது அரசியல் பிரச்சாரத்திற்காக நியமித்து கட்சி அலுவலகத்திலே தங்க வைத்தார். அங்கிருந்தபடியே கட்சி மேடைகளிலும் திராவிடர் கழக மேடைகளிலும் செல்லப்பா பாடிக்கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் இலங்கையில் 1964ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ஏற்பட்ட சிறிமாவோ பண்டாரநாயக்காவை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மலையக மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையாக சுமார் 500,000 மலையக தமிழர்கள் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டனர். அந்த சூழ்நிலையை முன்னிட்டு ஏ.எல். நாராயணன் எழுத்தில் தேனிசை செல்லப்பா குரலில் வெளியான பாடல்கள் மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டது. அவர் பாடிய பாடல்களும் திராவிட இயக்க மேடைகளில் பாடிக்கொண்டிருந்த செல்லப்பாவின் குரலும் பலரை கவர்ந்தன. அவற்றில் ஒருவர் பேபி சுப்பிரமணியம். அவர் ஈழத்திலிருந்து வந்து சென்னையில் தங்கியிருந்த விடுதலை புலிகளின் செய்தி தொடர்பாளர் மூலமாக செல்லப்பாவை ஈழப்புரட்சி பாடல்களை பாடச் செய்தார். 1990ஆம் ஆண்டு அவர் ஈழத்துக்கு அழைக்கப்பட்டார். யாழ்கோட்டை மைதானத்தில் 500,000 மக்கள் முன்னிலையில் அவரது கச்சேரி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு உட்பட்ட 8 மாவட்டங்களில் அவரது கச்சேரிகள் சிறப்பாக நடைபெற்றன. கவிஞர் காசி ஆனந்தன், கவிஞர் புதுவை ரத்தினத்துறை உள்ளிட்ட பல கவிஞர்களினால் எழுதப்பட்ட பாடல்களை அவர் பாடியுள்ளார். அவர் நினைவாக அவர் பாடிய பாடல்களை அடுத்து தருகின்றேன்.

சரி நேயர்களே, இத்தோடு எமது நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பாவனா சந்திரன். நன்றி நேயர்களே.

0: The Footscray United Cricket Club is seeking financial sponsors and players to ensure it continues to provide valuable community support. The club participates in the Victorian Turf Cricket Association and has been successfully engaging local youth for over 93 years. Until recently, the club proudly fielded junior teams, something it is keen to reintroduce. For details about the range of innovative promotional options available, please contact the President Con on 0417 347 134. The Footscray United Cricket Club is a 3CR supporter.
1: இரவு அமைதி உணர்வுகள் பேசும் நேரம் உங்கள் இரவுகளை இனிமையாக்க ஒரு புதிய அனுபவம் இரவின் தாராட்டுகள். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த என் ராசாவின் மனசிலே நிகழ்ச்சி இப்போது ஒரு புதிய வடிவில் புதிய உணர்வுகளுடன் இசை நினைவுகள் மனதை தொடும் கதைகள் உங்களுடன் நேரடி உரையாடல்கள். இது வெறும் ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது உங்கள் இரவின் தோல். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை ஒன்லி ஆன் 3CR ரேடியோ. உங்கள் மனதை பேச விடுங்கள், உங்கள் உணர்வுகளை பகிருங்கள். இரவின் தாலாட்டுகள் உங்களுக்காக உங்கள் குரலில். லெட் யர் நைட்ஸ் ஃபீல் சாஃப்டர், டீப்பர் அண்ட் க்ளோசர்.